0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ. ஜாயின் பண்ணிருக்கேன் ஓன்லி ஆன் ரேடியோ ஸ்னோ.
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது.
0: எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஜாலியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்த 3 மணி நேரம் வந்து நம்ம சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். வழக்கம் போல வந்து ஃபன் ஃபீல்ஸ் அண்ட் நாஸ்ட்ராலஜியெல்லாம் கலந்து பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் முக்கியமா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரும் வீக் டேஸ் ஃபுல்லா ஓடி ஓடி வேலை பார்த்து ஒர்க் டெட்லைன்ஸ் மீட்டிங் கால்ஸ்னு எல்லாரும் பிஸியா இருந்திருப்போம். பட் இந்த வீக்கெண்ட் ஈவினிங் தான் நமக்கான லிட்டில் மீ டைமா எடுத்துக்கணும். அதனால நம்ம ஷோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு ஃபில்டர் காஃபியா ஜாலியா ஸ்மூத்தா என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வழக்கம் போல நம்ம ஷோல வந்து நிறைய காலிவுட் அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு. பல பாடல்கள் வந்து உங்களோட மனதை கவர்ற மாதிரி நான் பல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மக்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, காரில் டிரைவ் பண்ணிட்டு ரேடியோ கேட்டாலும் சரி, ஹெட்செட் போட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் குக் பண்ணிட்டு ரேடியோ கேட்டாலும் சரி, வெல்கம் டு த கேங். ஒன்லி குட் மியூசிக் குட் கம்பெனியாக நம்ம ஷோவை என்ஜாய் பண்ண போறீங்க. வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

ஃபில்டர் காஃபியில் இன்றைக்கி வந்து நம்ம கப்பில் ஒரு ஹாட்டான ஒரு டாபிக் காத்துட்ருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அடுத்த படம், சூப்பர் ஸ்டாரோட அடுத்த அவதாரம் என்னன்னு பார்க்க போகிறோம். ரஜினி சாரை வந்து தமிழ் சினிமாவில் போலீஸாக பார்த்துருப்போம், டானாக பார்த்துருப்போம், கிங்காக பார்த்துருப்போம், ஏன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லராக கூட பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி சாரோட அடுத்த படத்தில் டாக்டராக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பேனரில் உருவாகிற புது படத்தில் டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாராம். அந்த படத்தோட ரீசெண்டாக நடந்த ஃபோட்டோ ஷூட்டில் ரஜினி சார் டாக்டர் கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக போஸ்ட் கொடுத்துருக்காராம். அதுவும் ரஜினி சாரோட 50 வருஷம் சினிமா கெரியர்லேயே இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் ரோல் பண்ண போகிறாரு. உங்களை மாதிரி நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். முக்கியமாக இந்த கதைக்கு பின்னாடி ஒரு எமோஷ்னல் ஆங்கிள் இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் வந்து நார்த் மெட்ராஸில் ரெண்டு டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான எளிய மக்களுக்கு வந்து காசே வாங்காமல் கம்மியான ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை வந்து அப்படி இன்ஸ்பிரேஷனாக எடுத்து கமர்ஷியல் டச்லாம் கொடுத்து இந்த கதையை வந்து டெவலப் பண்ணி ரஜினி சாரை வச்சு எடுக்க போகிறாங்களான்ற மாதிரி சினிமா வட்டாரத்துக்குள்ள பேச்சு அடிப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் டாக்டராக வந்து ரஜினி சாரை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஸ்பெஷலான ஒரு கேரக்டரில் வந்து நடிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் செம்ம சர்ப்ரைஸாக பிரதீப் வந்து ரஜினி சாரோட மகனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ரஜினி சார் அப்பாவாகவும் பிரதீப் வந்து பையனாகவும் இருந்தால் ரஜினி ஃபேன்ஸ் என்னதான் சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஆர்வமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து குபீர்னு ஒரு பயம் இருக்குல்ல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26 வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்டேட்லாம் நிறைய வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் பாட்டு இல்லாமல் நம்ம ஷோ கிடையாது. ஸோ சூப்பர் ஸ்டார் பாட்டை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். கீப் லிஸ்னிங் இந்த ஃபில்டர் காஃபி வித் மீ நவ கார்ஜியஸ் ஷோ ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். பல சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் பரிமலா அண்ட் கோ. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க லைஃப்ல வந்து ஒரு லோக்கல் ரவுடி என்ட்ரி கொடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த அழகான குடும்பத்துல ஒரு மர்டர், இன்வெஸ்டிகேஷன், கன்ஃபியூஷன், காமெடி, எமோஷன் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மிக்சி கிரைண்டர்ல போட்டு அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த படம் இருக்கு.
1: யாரு
2: 2000 ரூபா கேக்குறாங்க?
1: எதுக்கு?
2: தீபாவளிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாமா?
1: 2000 கூலிவா?
2: 2000 ரூபா அப்புறம் என்ன பண்றது? நானே ஒண்டியா எல்லாத்தையும் பண்ண முடியுமா?
3: 500 ரூபாய் கேட்க வேண்டியதானே.
0: முக்கியமா இந்த படத்தோட பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச எவர்கிரீன் கோம்போ, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேமும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வர சீன்லாம் வந்து நேச்சுரலா ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த படத்துல எல்லாமே இருக்கு. முக்கியமா ஃபேமிலி சீன்ஸ்ல வந்து நேச்சுரலா, அது மட்டும் இல்லாம இந்த கவுண்டர் கொடுக்கறது, சின்ன சின்ன ரியாக்ஷன்ல கூட வந்து ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போனாலும் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி லாங் டிரைவ் போயிட்டு அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மறந்து ஒரு மாதிரி முழிப்பம்ல, அந்த மாதிரி தான் படம் இருக்குது. பொதுவாக மர்டர் மிஸ்ட்ரி படங்கள்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஆர்வத்தில் வந்து சீட்டோட எஜ்லேயே உட்காந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் ஆடியன்ஸ் வந்து ரிலாக்ஸாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தா அப்படின்னா ஜெயராம் ஊர்வசி கோம்போ, இதுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். படத்தோட போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து மிஸ்கின் சார், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, சிங்கம்புலின்னு ஒரு பட்டாளமே இருக்காங்களே, அதனால அந்த படத்தில் வந்து மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி மாசான சஸ்பென்ஸ், ஷாக்கிங் ட்விஸ்ட்லாம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால இன்றைக்கே புக் பண்ணுங்கள் பரிமலா அண்ட் கோ, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜி யஷோ.
4: ஒன்டம்பா

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஓன்லி ஆன் ரேடியோ சினோ. இன்னைக்கு நம்ம சினிமா மெனுலயே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் பெத்தி.
1: பெத்தி சார், பெத்தி சார்.
0: ராம் சரண் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா வெல்கம் ஆன் போர்டு. இன்னைக்கு நம்ம கலாய்க்க போற, சாரி டிஸ்கஸ் பண்ண போற படம் வந்து பாத்தீங்கன்னா பெத்தி. இந்த படம் வந்து ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும் டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு. எமோஷன், ஆக்ஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட், மாசான மூமெண்ட், கொஞ்சம் கிரிக்கெட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பிரியாணி மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த பிரியாணியை வந்து ருசிக்கு சாப்பிட முடியலனாலும் ஒரு மாதிரி பசிக்கு சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. நம்ம ஹேர் ரகுமான் சார் மியூசிக்ல ஹீரோ என்ட்ரியில இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ராம் சரணோட விசில் போடுற மூமெண்ட்லாம் நிறையவே இருக்கும். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் இருந்தாலும் சில சீன்லாம் வந்து செம்ம ஸ்பீடாக போகும், ஏன்னே தெரியாது. பட் சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஆஃபீஸ் மீட்டிங் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எப்போ எது நடக்கும்னு கண்டே பிடிக்க முடியாது. நம்ம ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செம்மையாக இருக்குங்க, ஆக்ஷன் படம் ராம் சரண் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி மில்டப் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து சரி பாஸ் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எங்கே இருக்குன்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிருவாங்க. படத்தில் வந்து மில்டப் இருக்கலாம், பட் இங்கே பில்டப்பில் தான் படமே இருக்கு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த படத்தில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ தாங்க. ஹீரோ ராம் சரண் வந்து எமோஷன், ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கியிருக்காரு. முக்கியமாக அவரோட ஃபேன்ஸ் வந்து அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓவராலாக சொல்லணும்னா அது வந்து ஒரு ஆக்ஷன், பக்கா ஆக்ஷன் திரைப்படம். ஸோ லாஜிக் நோட் புக்லாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண மாட்டீங்க. படத்தை வந்து பார்க்கும்போது உங்கள் பிரெயினை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து டீசெண்டாக நல்லாயிருக்கும். ஸோ மக்களை, இந்த வீக்கெண்ட் மூவி பிளான் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக அந்த ராம் சரண் ஃபேன்ஸை கூப்பிட்டு போய் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் வந்து பெத்தி மூவிலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபில. நான் உங்கள் ஆர்ஜே அசோக் ஜாயின் பண்ணியிருக்கேன். காலிவுட் தமிழ் சினிமா எங்கெங்க போயிட்டு இருக்கு, ஒரு நல்ல தமிழ் படமே ரிலீஸ் ஆக மாட்டேன்றது. ரிலீஸ் ஆகிற படமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரேஜாக தான் இருக்குன்ற மாதிரி பல பேர் புலம்பிகிட்டே இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போலாம் வந்து திரைப்படங்களை விட ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து மாறி போச்சு. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோ சீன், ஃபைட்டு, அஞ்சு பாட்டு, இது இருந்தால் போதும் படம் ஹிட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பீப்புள் வாண்ட் எமோஷன், ரியலிசம், சர்ப்ரைஸ்னு எல்லா விஷயங்களையும் ஒன்றா கொடுத்த கூட ஏதோ ஒன்று வந்து குறையுதுன்ற மாதிரி அந்த படத்தை பார்க்குறாங்க. பட் அது அவங்க தப்பும் கிடையாது. ஏன்னா அந்த ஓடிடி ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஷாப் ஆகிட்டாங்க. ஒரு சீன் சினிமாவில் ஃபேக்காக இருந்தால் கூட இமீடியட்டாக வந்து மீம்லாம் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு தாக்குறாங்க. ப்ரொடியூசரும் டேரக்டரும் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிடவே கூடாதுன்ற அளவுக்கு கழிவு ஊத்தினாலும், அட் த சேம் டைம் ஜெனிவினா ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அதை கொண்டாடவும் மறக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம ஆடியன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் சினிமான்னு கூட சொல்லலாம். ஸோ மக்களே, ஒரு சினிமாவோட லாங்குவேஜ் எது வேணா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியே டிஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் ஒரு நல்ல சினிமா வந்து கேன் கனெக்ட் டு எவ்ரிபடி இன்ஸ்டன்ட்லி. அதுதான் த பியூட்டி ஆஃப் சினிமா இல்லையா. அதனால நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா நமக்கு ஸ்பெஷலி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சினிமான்றது சினிமாவை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஹோம் சிக்னஸுக்கே மெடிசின் கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, சொந்த ஊரில் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுற நமக்கு அந்த வீக்கெண்ட் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்து ரசிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் தான் ஒரு மினி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். அதனால திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன், ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யஷோக்.

பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோக்ல வந்திருக்கோம். யுவர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஹோல் யுவன் ரேடியோஸோ. நம்ம தனுஷ் ஆக்டர் அண்ட் டைரக்டர் தனுஷோட 55வது படம் பத்தின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. D55 தனுஷோட அடுத்த படம் டைட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி ஆயிருவாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும், யார் மியூசிக் டைரக்டர், யார் டைரக்டர், லுக் எப்படி இருக்கு, மாஸா இருக்கா கிளாஸா இருக்கான்ற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. அந்த கேள்விக்குலாம் ஆன்சர் சொல்ற மாதிரி தான் அந்த அப்டேட் இருக்க போகுது. D55 தனுஷோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறது வந்து டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. அதுவும் இந்த படத்துல வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காராம். அண்ட் ஹீரோயின் சைட்ல ஸ்ரீலீலா அண்ட் சாய் பல்லவி, இந்த மாதிரி டபுள் ஹீரோயின் காம்பினேஷன்ல ஒரு தனுஷ் படம் தயாராகிட்டு இருக்கு. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் மம்முட்டி சார் ரெண்டு பேரையும் வந்து ஒன்னா ஒரே ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மாதிரி நினைக்கும் போது ஒரு மாதிரி ஜாலியான மூமெண்ட்டாக இருக்குல்ல, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டிலுமே நான் ரிவீல் பண்ணல, இன்னும் லாக் ஆகலையா. கூடிய சீக்கிரம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி மூவி டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுஷோட ஒரு பாட்டு வந்து நேருக்கு கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன், நிறைய பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. ரேடியோ பக்கலங்கே.

வெல்கம் பேக் டு ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். என்னதான் தமிழ் சினிமால நாளுக்கு நாள் புது திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அதை வந்து தியேட்டர்ல போய் பார்க்காம ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு வெயிட் பண்ற ஒரு கூட்டம் இருப்பீங்கல்ல, அந்த குரூப்ல நானும் ஒருத்தன். ஆமா, சூர்யா ஃபேன்ஸ் கடந்த சில நாட்களா வந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு விசில் அடிச்சு சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா அதான் கருப்பு. நம்ம ஷோலயே கருப்பு திரைப்படம் பத்தி பல அப்டேட் அண்ட் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. இப்போ அந்த கருப்பு திரைப்படம் பத்தி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. தியேட்டர்ல பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்கிட்டு இருக்க அந்த கருப்பு திரைப்படம் இப்போ ஓடிடிக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா த்ரிஷா காம்போல வந்து இந்த ஃபேண்டசி ஆக்ஷன் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல எல்லா கலெக்ஷனையும் அப்படியே தூக்கி சாப்பிட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கு இல்லையா. இப்போ அந்த பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஓடிடி ரிலீஸுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. அதுவும் இந்த மாதமே ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அமேசான் பிரைம்ல. ஸோ மக்களே, கருப்பு திரைப்படத்தை வந்து ஓடிடியில வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கூட ஒழுங்காகல, அதுக்குள்ள ஓடிடி அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகாதீங்க. ஷாக் ஆக வேண்டியது நம்ம கிடையாது, தியேட்டர் ஓனர் தான். ஸோ அதனால வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் பியங்கர் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.

0: வெல்கம் பேக் தி ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். அன்பான ரேடியோ சுனோ லிசனர்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு சோகமான ஒரு செய்தி. தமிழ் சினிமால தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய அடையாளம், ஒரு புதிய பாதை காட்டிய கலைஞர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். கடந்த புதன்கிழமை 10ஆம் தேதி பாஸ்ட் அவே அட் தி ஏஜ் ஆஃப் 84 இன் சென்னை. தன்னோட 84வது வயதுல வந்து இயற்கை எழுதி இருக்கிறாரு.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே,
0: பல தலைமுறைகளை தாண்டி பாரதி ராஜான்னு சொன்னாலே நம்ம கண் முன்னாடி கிராமத்து மண்வாசனை கலந்த பல திரைப்படங்கள் வரும் நினைக்கிறேன். 16 வயதுநிலே, கிழக்கே போகும் ரயில், முதல் மரியாதைன்னு சாதாரண ஸ்டுடியோக்குள்ள இருந்த தமிழ் சினிமாவை வெளியே கொண்டு வந்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாம அவரோட படங்கள்ல இருக்க அந்த மண்வாசனை கலந்த ரியல் எமோஷன்ஸ் லவ் எல்லாம் வந்து யாராலையுமே அவரளவுக்கு வந்து கண்டிப்பா சினிமால பேச முடியாது. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கே ஒரு புதிய மொழி கத்துக் கொடுத்தவர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். ஒரு இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராகவும் பல படங்கள் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட பல தலைமுறைகளோட அன்பை சம்பாதிச்ச ஒரு லெஜண்ட். கண்டிப்பா அந்த லெஜண்டை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா சில கலைஞர்கள் மறைந்தாலும் அவங்க படைப்புகள் வந்து என்னைக்குமே மறையாது. ஒவ்வொரு கிராமத்து காதல் கதையிலையும், ஒவ்வொரு மண்வாசனை கலந்த ஃப்ரேம்லயும், ஏன் ஒவ்வொரு இளையராஜா மெட்டிக்கல்லையுமே கண்டிப்பா பாரதி ராஜா அவர்கள் வாழ்ந்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மக்களே, ரேடியோ சுனோ டீம் அண்ட் லிசனர் சார்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அஞ்சலி. ஸ்டேடியூன் ஒரு ட்ரிபியூட் டு லெஜெண்டா ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு மறுபடியும் பேசலாம். கீப் லிஸ்னிங் தி ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஆன் யுவர் ரேடியோ சுனோ. நம்ம மொபைல் கேலரியில் வந்து 1000 ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த 1000 ஃபோட்டோஸை எப்பயாவது ஒரு நாள் ரேண்டமாக செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோ கண்ணில் மாட்டும். அந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்தோம் எங்கே எடுத்தோம்னு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தமிழ் சினிமாலேயும் ஒரு மூவி இருக்கு, இந்தியன் 3. இந்தியன் 3 நம்ம கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷன்ல உருவாகிய படம் தான் இந்தியன் 3. இந்தியன் 2 ரிலீஸுக்கு அப்புறம் இந்தியன் 3 வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து கமல் சருக்கே தெரியாது. இந்தியன் 2 ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மூவி டீம் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் 2 வந்து ஒரு சாதாரண சீக்குவல் தான், இந்தியன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மெயின் பிக்சரே இருக்குன்ற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது இந்தியன் தாத்தா எப்போ வருவார் வருவார்னு வெயிட் பண்ணி இந்தியன் 2 வந்ததுக்கப்புறமா தாத்தா வராமலே இருந்திருக்கலான்ற மாதிரி பல ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்கல்ல, அந்த அடி காரணமாக இந்தியன் 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு
1: சொல்கிறாங்க. புரியல, இப்போ புரியுது.
0: ஸோ மை டியர் மக்களே, இப்போ கேள்வி என்னன்னா, கமல் சார் சங்கர் சார் காம்பினேஷன்ல இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா, இந்தியன் தாத்தா கம்பேக் பண்ணுவாரா, இல்லை விக்ரம் 2K மூவ் ஆயிடுவாங்களா ஆடியன்ஸ்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆல்ரெடி வந்து தமிழ் சினிமாவில் 2 படங்கள் பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு மக்களே. ஒன்னு துருவ நட்சத்திரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம். இந்த 2 படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த லிஸ்ட்ல வந்து இப்போ 3வதா இந்தியன் 3 ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காலம்தான் பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடி கமல் சார் பாட்டை கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி. இல்லை நான் உங்க ஆர்ஜே யஷோ ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். சூர்யா ஃபேன்ஸ், இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வருஷமா மாறி இருக்கு. காரணம், கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, நான் இன்ன வரைக்கும் வந்து எல்லாருமே கோடு மூட்லயே சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா பிளாக் பஸ்டருக்கு மேல 300-400 கோடியை தாண்டி ஓடிட்டு இருக்க அந்த படம். அந்த படம் ஓடி முடிக்க முன்னாடி சூர்யா சாரோட அடுத்த படம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. சுட சுட வந்து உங்களுக்காக தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கேன். எப்படி மஜாவான மியூசிக்கா? எஸ் இந்த மியூசிக் ஃப்ரம் த மூவி ஆவேஷம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு தெரியும், பட் டைரக்டர் யாருன்னு தெரியாதுல்ல. அவரோட பேர் வந்து ஜித்து மாதவன். அவர் தான் சூர்யாவோட அடுத்த படமான சூர்யா 47 வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த அப்டேட்டை கேட்ட உடனே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆவேஷம் அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மாதிரி மாஸாக காமெடியாக இருக்குமா, ஆக்ஷன் படமாக இருக்குமான்ற மாதிரி பல கேள்விகள் கேட்டாலும் இந்த படத்தோட கதை பற்றி இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரல.

0: பட் ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஜித்து மாதவன் டைரக்டர் ஜித்து மாதவன் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இவரோட முதல் படம் தான் தமிழ் சினிமா, ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் தமிழ் படமா இருக்குமா, அது மட்டும் இல்லாம காலிவுட் கார் தமிழ் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கா சூர்யா திரைப்படத்தை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போது சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த காலிவுட் ஃபேன்ஸுமே வந்து குதூகலமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ படம் ரிலீஸ் ஆகும் போது அதை பத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் முக்கியமா இன்னொரு சுவாரஸ்யமான சர்ப்ரைஸும் இருக்கு இந்த படத்துல. அண்ட் நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச நஸ்ரியா நசீம் வந்து ஃபீமேல் லீடா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்த்து வந்து மாலிவுட்ல இருந்து நஸ்லின் அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காராம். கூடிய சீக்கிரம் மாலிவுட் அண்ட் காலிவுட் காம்பினேஷன்ல ஒரு பக்கா திரைப்படத்தை வந்து பார்த்து ரசிக்க போறோம். சோ இந்த ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷன் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆன நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சூர்யா சாரோட ஒரு பாட்டோட நம்ம ஷோவை கண்டினியூ பண்ணலாம். கீப் லிசனிங் இந்த ஃபில்டர் காஃபி வித் மீ நவங்க ஆர்ஜியோ ஷோ ஆன் யுவர் ரேடியோ. சோ கேட்டு கேப்ல
1: வளக பாத்துக்க மாட்டாங்க.

Welcome back, my dear makkale. You're listening Filter Coffee. Now, I'm RJ Yasho, only on Radio Suno. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரை பத்தி ஒரு புது லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, காலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ணாத கதாபாத்திரங்களே கிடையாது. முக்கியமா ஹீரோவா, வில்லனா, கெஸ்ட்ரோலா, சம்டைம் வந்து ஸ்கிரீன்லயே வரலனா கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு படத்தை வந்து இட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட வர்சட்டைல் ஆக்டர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட அடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோட். படத்தோட டைட்டில் கேட்டோடனே ஒரு மாதிரி திருக்குறள் மாதிரி ரொம்ப லென்த்தா இருக்குல்ல. ஆமா, இந்த படத்தோட ஓபனிங் ஈவெண்ட் வந்து இப்ப நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரை பார்த்து வந்து சேதுபதி என்ன சொல்லியிருக்காருனா, இந்த படம் வந்து டைரக்டர் பூரி ஜெகநாதோட வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு ஹீரோ டைரக்டர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுறாருன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து சம்திங் ஸ்பெஷல் குக்கிங் தான் அர்த்தம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு சாதாரண கமர்ஷியல் படமா இல்லாம கொஞ்சம் ஆக்ஷன், எமோஷன், மிஸ்ட்ரி எல்லாம் கலந்து ஒரு டார்க் வைப் கொடுக்குற மாதிரி தான் அந்த படம் இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட காஸ்டிங்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மக்கள் செல்வனோட சேர்ந்து சன்யுக்தா, தபு மேம் மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸும் உள்ள இருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஓபனிங் ஈவெண்ட்ல வந்து சேதுனா ரொம்ப எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் தன்னோட சினிமா வாழ்க்கையில வந்து 400 ரூபாய் சம்பளத்துக்கு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு பல கோடிகளில் வந்து பேன் இண்டியன் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையுமே வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அவரோட வாழ்க்கையவே இன்ஸ்பயர் பண்ணி பல இளைஞர்கள் வந்து சினிமாக்கு வராங்க, ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேது ஒன்ன பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடாது.

சூப்பரான ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்கில் வந்திருக்கோம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து நிறைவு பெறும் நேரம் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ரெண்டு பாட்டு சூப்பராக போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஏண்டா நீ பேசுறேன்னு கேட்காம நான் பேசுனதையும் காது கொடுத்து கேட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ வந்து வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நம்புறேன். பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஷோ பற்றின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக கூச்சப்படாமல் இன்ஸ்டாகிராமில் ரேடியோ சுனோ இல்லைனா வந்து ஆர்ஜே யஷோன்ற பேஜில் போய் டிஎம் பண்ணுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக வந்து ரேடியோ சுனோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. எங்கள் டீம் வந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங். மக்களை சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அதுவரை விடைபெறும் நான், உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ.